0: ஸ்ப்ரீம் ரேடியோ ஃபைபர் லேசர், சிஎன்சி லேசர், பிளாஸ்டிக் லேசர் சமக நவீன லேசர் தாட்சணின் சமருபலக பதக்கம் பாசல் நிலாஞ்சன நாம போர்தன் அனர்கனிமாவுக்கின் வெள்ளங்கில பன்சலசல ஓப்னிங் ப்ரொடக்ஷன் வெதின் அமுதன்ன பிந்து ஐகை கைதிகை ஹத்சிய திஸ்னவியை ஏகசிய சுவட உசஸ்ம தத்வே அத்தியாவசிய பாண்ட திவினி அடுமு மிலட்ட கதகி நவதம சுபிரி விலன் செல்ஜாலய கசாகல கிரீன் சூப்பர் ஷாகா மாதலே அத்துருகிரிய கடுவில கனேமுள்ள நாரம்மல சாகம்புல
1: මම හිතුවේ මගේ හිත හිස් වෙලා කියලා. ආදරේ මට ආයේ කවදාවත් දැනෙන එකක් නෑ කියලා.
2: එතකොට දැන් ආදරේ දැනෙනවද?
1: ඔව්. ඔයා මට දෙන ආදරේ නිසා මම ජීවත් වෙනවා කියලා මට දැනෙනවා. ඒ තරමටම ඔයා මගේ ජීවිතය ලස්සන කළා.
2: මේ ආදරේ ඔය හිනාව හැමදාටම තියේවි. Dream Night.
3: Travel with Supreme.
4: සතියේ දවස් පහේම
5: The Welcome Show අහන්න.
0: අසු නවයයි තුන. Supreme Radio.